கீர்த்தி அதேபோல அழைப்புதான் அதேபோல அழைப்புதான் பயன்படுத்தாமல் செய்வதற்கு ಸಂಕಾಶ್ ಸಂಧಾನ

0: சம்பவமான அபிப்பிராயம் வேண்டாம். அனுசூச்சி சாத் முகமது திரிபுரா உலகமான அனுமதிக் கிராண்டி பற்றி சம்பவத்தை சதஸ்யர்கள் போன்றார்கள். தப்பு பிரதான பதவியை திருப்பி உரையாளி கூறி பாரிஸ்
1: நகர்பாலிக்கா
0: நகர்பாலிக்கா